0: ஒரு சிற்று வெளி சித்துவாமு கரணா ட்ரீம் நைட்
1: சதி வந்தது பல ராத்ரி ஹதட அனுக்ரஹய
2: வார்த்தாபிட வார்த்தா தமனி கோதி அட்டே என்னில் வி தனட தான் அபுத்ரையே புத்தியால் கோதி தாத்துன நாமே அத்த இக்மவு தேவந்த சுப்பிரித்தே அகலபாதிமின் ரத்தே சங்வர்தனேட தேவந்த சக்தியக் வேமின் ஒபாத் தினவா ரட்டத் திலவன சாத்திய மகத்தான சம்பத தனனி தானே விலதீகன ஒபாத் கோட்டிபத்தியக்கு வான்
0: ලොව සුන්දරතම පාරාදීසේ
1: මන බැඳුනේ ඇසේ නොබටුව තැන් සොයා උදේම යම සංචාරයක්
0: Travel with Supreme
1: සතේ දවස් පහේම The Welcome Show අහන්න
0: අසුනාවේ එක අසුනාවේ අයිතුන Supreme Radio